பி சோமசேகரன் சரிசுரன் சித்திரப்பட்டையிட்ட கீதா கேட்கறதுக்கெல்லாம் ஸ்ரீலங்கா மா பிரியாதிர ஜாய் பூமி கே ஏ கீத காயண்ட ஆராதனாக்களே இந்தியாவே லதா மங்கேஷ்கார்ட்ட.